0: கிடத்தக்க தான் கதின்ற தின்றத்தால் தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தித்தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தான் கதின்ற தின்றத்தால் தித்தாங்கடத்தக்க தறி கிடத்தக்க தித்தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தலாங்கதால் தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தலாங்கதால் தித்தாங்க கிடத்தக்க தறி கிடத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தக்க தறி கிடத்தக்க தான் கிடத்தக்க தறி கிடத்தக்க தத்தித்தகதனதாம் தித்தகதனதாம் தகதனதாம் தனிங் கிடக்குதா தனிங் கிடக்குதா திங்கவா தனிங் கிடக்கு தனிங் கிடக்கு தனிங் கிடக்கு தத்தித்தகதனதாம் தித்தகதனதாம் தகதனதாம் தனிங் கிடக்குதா தனிங் கிடக்கு தனிங் கிடக்குதா தனிங் கிடக்கு தனிங் கிடக்கு தனிங் கிடக்கு தத்தித்தகதனதாம் தித்தகதனதாம் தகதனதாம் தனிங் கிடக்குதா தனிங் கிடக்கு தனிங் கிடக்குதா தனிங் கிடக்கு தனிங் கிடக்கு தனிங் கிடக்கு தகதனதாக ஜெனதாக ஜெனதாக ஜெனதாக ஜெனதாக ஜெனதாக ஜெனதாக ஜெனதாக தறி கிடக்க
1: Now we present the popular Thilana set to a raga that gives joy and happiness, Kadana Kutuhalam.

0: அறியாமையில் புதைந்த இச்சிறியவன் உள்ளத்தில் பண்பினை படைத்த அம்மா, ஓ சாயிமா, உனக்கு எனதோர் நன்றி கலந்த அன்பு கவிதை இது. தஞ்சம் தஞ்சம் என்று வந்த என்னை நீ கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றினாய். பாரில் உழன்று பாக்கடலில் விழுந்த என்னை சாயிமானவன் என ஓர் முத்தாக்கினாய். உன் பாச சிப்பிக்குள் பூற்றி அன்பு துளிக்கு ஏங்கியது எந்தன் உள்ளம். ஆயின் கிட்டியதோ உந்தன் அன்பு வெள்ளம் அம்மா. உழலால் வாடிய எனது எண்ணங்களை வானவெள்ளின் வண்ணங்களாய் மாற்றினாய். பாசத்திலும் நேசத்திலும் என் வாசத்திலும் சுவாசத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் என் உணர்விலும் என் உயிரிலும் அடிதோறும் நல்ல வழி காட்டும் தாயே சாயிமா, உன் அடித்திருப்பாதங்களில் இவ்வடியனின் இச்சிறியனின் சதகோடி நமஸ்காரங்கள்.
1: முதன் முதலாய் கண்ட முகம் யார் முகம்? முதன் முதலாய் கேட்ட குரல் யார் குரல்? அம்மா உன் முகம்தான், அம்மா உன் குரல்தான் சாயி. அந்த தாயும் நீயேதான். சீராட்டி பாலூட்டி பாராட்டி வளர்த்தாய் உன் தாலாட்டே நான் கேட்ட முதல் பாடல் தாயே. உடல் நலம் மனவளம் குணவளம் காக்கும் கல்வி சரஸ்வதியே நடத்தும் இந்த கல்லூரி. விடுதி உணவே விருந்தானது உன் விபூதி ஒன்றே மருந்தானது. இதை பெறுவதற்கு நாங்கள் என்ன தவம் செய்தோமோ தாயே, என்ன தவம் செய்தோமோ. உன்னை தீண்ட தென்றல் துடிக்கும் உன் பாதம் தாங்கும் பூமி சிலிர்க்கும். உன் மடியில் மலர்ந்தோம் மல்லிகையாய் எங்களை கண்ணிமையாய் காத்தருள்வாய் தாயே காத்தருள்வாய். பசுமை நிறைந்த பிருந்தாவனத்தில் துள்ளியாடும் கோபியர்கள் நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம் தாயே, உனக்காக மட்டுமே காத்திருக்கிறோம். ஏனென்றால் உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே.